0: ஆஹா, தத்திவர் காசிரோமணி என்ன வாசல்யம்பர வச்சியுண்டினி காணி, இன் தடி திரிவிகளதன் தெலிச்சியுண்டினா, ஏனுடாக்க நான் புட்டிலுனே பம்பியுண்டினி வாடுனுகதா. இங்க தம்மனக்க வகைச்சி பரையோசினம் பேமி, கனுக்க. சாத்வி சாவித்ரி, நீ பத்தி பக்திக்கி, சமய ஸ்பூர்த்திக்கி, கடுங்கடு சந்தசிச்சிதி. இதிகோ நீ பத்தி பிராணம்புனி, கிரகிந்தமு. யமுனம் தட்டிவானினே திக்கமக்க பெட்டி கெலுவதாலின நீ சரித சரிதார்த்தமு. பதிதோ சிறகாலம் இகசௌக்கியமுன் அனுபவிச்சி ததனந்தரம்பன ஆலோகம்புன காது காது ஸ்வர்கலோகம்புன சேரி சரிந்துருகாக சரிந்துருகாக.
1: ஹலோ அபிலாஷ, கார்யக்ரமம் அண்டி.
2: நமஸ்தே மேடம்.
1: நமஸ்தே அண்டி, எக்கடி நுஞ்சி ஃபோன் చేస్తున్నారు?
2: சத்யசாய் ஜில்லா முதுகுப்பு மண்டலம் நக்கலப்பள்ளி நுஞ்சி சிவமல்லேஸ்வரி மேடம்.
1: சிவமல்லேஸ்வரி?
2: அவுன் மேடம்.
1: ஓகே அண்டி, ஏ சித்திரம் நுஞ்சி பாட்டு கவாலண்டி?